0: சீத நேரஞ்சரா நதிய வினதாட்டப்படா சுந்தருவ சுந்தர வனப்பேசமதின் கலாகினகியா. கிரிபினு பாத்ரிய கங்கையூரே தபா சிஹில் தியன் பெண் பாசுவோ மகாபோசதானன் வான்சே ஏ கிரிபினு தானிய வெலந்துவா. தானிய வெலந்தீமின் பசு ரன்பந்துன அதட்டகத் உன்வான்சே மெசே அதிஷ்டானிய கலா.
1: மம அத தவசே அனுத்தர வூ சம்மா சம்புத்தத்தேட பத்தினவானாம் ஏ பவ பென்வீமட்டு மே ரன் பாத்தரைய உடுகம்பலா பாவேத்வா. எசே நுவேனாம் கந்திய சமக பாலட்ட பாவியத்வா.
0: இதா புதும சாகத்தலிச ரன் பாத்திரைய உடுகம்பலா பாவிகுஸ் நாகலோகேட்ட பிரிசியா. மே மகா பத்ர கல்பே பாலவி வதால சம்மா சம்புதுரஜானன் வான்சேலா எனம் ககுசந்த கோணாகமன சா காஷ்யப புதுரஜானன் வான்சேலாகே ரன் பாத்திரவலட்டியட்டின் தென் பத்துனா. பாத்ரே தென் பத்வின ஏ கெட்டுனு ஹண்டேசி தீர்காயுஷேதி மகாகால நாரஜு நிந்தின் அவதிவி மெசிசித்துவா.
2: புதுரஜானன் வான்சே நமக் பாலவி வெடி கலக்கது நீனே ஈயேத் புது கெனிக் பாலவுனா ஏனாம் அதாத் புது கெனிக் பாலவினவா.
0: சித்தார்த்த போசதானன் வான்சே நேரஞ்சரா நதியின் எதிரவி கங்கையூரதிகே வெடமுக்கல் இதா ஹரிம பின்வர தவசாக்
3: சுவாமீனி மகே நம சொத்திய ඔබ වහන්සේ ගිහි කාලේ මා හමු වී තිබෙනවා. මට අනුකම්පා කරලා මේ කුසතන ඔබ වහන්සේ පිළිගන්නාසේක්වා.
0: කුසතන අටමිට පිළිගත් උන්වහන්සේ නිල්වන් පත්‍රයෙන් ගැවසීගත් සුවිශාල ඇසතු රුක් සෙවණට වැඩම කොට මෙසේ අදිෂ්ඨාන කළා.
1: මාගේ ශරීරේ ලේ මස් වියලේවා. සම් නාර ඇට ඉතුරු වෙතොත් ඉතුරු වේවා. යම් පුරුෂ වීර්යයකින් පුරුෂ පරාක්‍රමයකින් අවබෝධ කළ යුතු යම් සත්‍යයක් ඇත්ද මා එය අවබෝධ නොකොට මෙයාසනයෙන් නැගිටින්නේ නෑ.
0: බෝසතාණන් වහන්සේ වජිරාසනය මත වැඩහිඳ සිත සමාහිත කරද්දී බිහිසුණු සිදුවීමකට පෙරනිමිති පහළ වුණා.

காசி வல்லட்டு கண்ணே, காசி வல்லட்டு தின்னே, மனுஷ கம மினி சுனி, காசி வாசி அதி அயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டனே, மனுஷ கம மினி சுனி, காசி வல்லட்டு கண்ணே, காசி வல்லட்டு தின்னே, மனுஷ கம மினி சுனி, காசி வாசி அத்தியாயங்க.

காசி வலட்ட கண்ணன்பே, காசி வலட்ட தின்னன்பே, மனுசு கமனம் மினிசு நீ, காசி வாசி அத்தியாயலங்க பூமஹிங்காய் கண்ண.

0: பவட்ட லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வைன்டம நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுஹக்கிய இபந்தன் அப்பாயே யமராஜு லங்கட்ட கெனகோஸ் கரணலத பவு விமசா நிசி தண்டுவாம் லபா தினவாயத்த
1: ஆசீர்வாதாத்மக போதி பூஜா பிங்கம சாம சென்சுராதா தினக்கதீம கால்ல உணவட்டுன ஹீனட்டிகள ஐதிஹாசிக மாளிகா கந்த ஸ்ரீ சுதர்சனாரா மூலமகாவிஹாரஸ்தானே சமர சித்பதா பவத்னு லபன போதி பூஜா பிங்கம சாம சென்சுராதா தினக்கதீம பஸ்ஸுரு ஹயட சிது கெரே ஒபடத் மே ஆசீர்வாதாத்மக போதி பூஜா பிங்கம சமக பமின சஹபாகி விய ஹகி நதஹுத் சுதில குவம் விதுலிய ஒஸ்ஸே ஸ்ரவணைய கொட்ட சித சாந்திய அத்பத் கரகன்ன மே ஒபட கிரண சிஹிபத் கிரீமக் அப்பகே ஆசீர்வாதாத்மக போதி பூஜா பிங்கம சாம சென்சுராதா தினேக தீம பயத்வென ஆசீர்வாதாத்மக போதி பூஜா பிங்கம பஸ்ஸுரு ஹயட ஆரம்ப கிரண பவ ஒபட சிஹிபத் கரன்னட கமதி சுதில குவம் விதுலிய ஒஸ்ஸேத சஜீவீவ மே வடசட்டான ரடபுரா லோபுரா அந்தர்ஜாலியோஸ்ஸே விகாஷே கெரே சவந்தின் சாம சென்சுராதா தினேகதீம பஸ்ஸுரு ஹயட சஜீவி ஆசீர்வாதாத்மக போதி பூஜா பிங்கமட மே ஒப எக்வே சிட்டின்னே சுதில குவங் விதுலிய சமகாய் ஆசீர்வாதாத்மக போதி பூஜா பிங்கம சுதில குவங் விதுலிய தினபதா ரடவசி லோவசி சமட சித சாந்திய உதாகரணு வாஸ் கெனு லபன ஆசீர்வாதாத்மக போதி பூஜா பிங்கம மெத்தன் சிட்ட விகாசே கிரீமட்டை சுதானம அதாத் ஆசீர்வாதாத்மக போதி பூஜா பிங்கம மெஹேவனு லபன்னே சிவமஹா விஹாராதிகாரி கௌரவ சாஸ்திரவேதி விசித்திர தர்ம கதிக விசித்திர பாணி ஹிட்டபு நியோஜ பரிவனாதிபதி சுதில குவங்குதிலிய நிர்மாத்ரு பூஜனீய மேட்டரம்ப நந்தாலோக்க சுவாமின் வகன்சே விசினோய் ஹொந்தாய் ஹெமனாங் அப்பி மெதன் சிட்ட ஆசீர்வாதாத்மக போதி பூஜா பிங்கம சமகிங் எக்வெமு
2: ஹெமதினாம சாது கியமு நெவத வரக் சாது கியன்ன பலம திவாரேட்டத் வடா சப்தனகா சாது கியமு හැමදිනාම තිසරණ සහිත පංචශීලයේ සමාදන් වෙන්න নমස්කාරය කියන්න. බුද්ධං සරණං ගච්ඡ චාමි ධම්මං සරණං ගච්ඡාමි සංඝං සරණං ගච්ඡාමි ဒුතියම්පි බුද්ධං සරණං ගච්ඡාමි ဒුතියම්පි ධම්මං සරණං ගච්ඡාමි ဒුතියම්පි සංඝං සරණං ගච්ඡාමි තතියම්පි බුද්ධං සරණං ගච්ඡාමි තතියම්පි ධම්මං සරණං ගච්ඡාමි තතියම්පි සංඝං සරණං ගච්ඡාමි